சாந்துடை தோச்சே தினகருடு சாந்துடை தோச்சே தினமுலிந்த குருசலையனு சலிகாலி சுருக்கு வச்சே பொலமுலன் ரேடி குருட்டி வெண்ணலோன குப்பலன் ஊர்ச்சு காப்புரு கொந்துலெத்தி பதமுலன் பாடத்தொடகுதுரு ஜனபச்சேலகு முத்தியால சருளு கூர்ச்சி மெரப பண்டகு குங்கும மெருப்பு தாழ்ச்சி பந்தி பூல முகமு அல்லல்லந்த விப்பி மனகுருகம்புல தானிய சம்பதல நில்பி சரசுராலைனா

எட்டி சொம் புது மதி நெஞ்சகலரு இட்டிதி அட்டிதி இரூபு ஆரூபு அணி பல்கு பல்கு ஹாஸ்யாஸ்பதமுலே இட்டிதி அட்டிதி இரூபு ஆரூபு அணி பல்கு பல்கு ஹாஸ்யாஸ்பதமுலே கோட்டி சூழல தீர்த்தி மேட்டிகள் தினத்தனக்கு கோட்டி சூரியல தீர்த்தி மேட்டிகள் தினதன்சு பல்கெடி பல்குலு பாவனமுலே ரூபமேலேனி சக்திக்கு ரூபுதல் ரூபமேலேனி உதல் எவரி சாத்தியமு எவரைனா எழுகலரே எவரி சாத்தியமு எவரைனா எழுகலரே சக்தி